என்ன தங்கிறது இதோ தருகிறேன், தித் தங்கிறது இதோ தருகிறது, என்ன தங்கிறது இதோ தருகிறேன், தத்தும் திரகடத்தும் தத்தும் திரகடத்தும் தத்தும் திரகடத்தும், தித் தங்கிறது இதோ தருகிறேன், என்ன தங்கிறது இதோ தருகிறேன், தித் தங்கிறது இதோ தருகிறது, என்ன தங்கிறது இதோ தருகிறேன், தத்தும் திரகடத்தும் தத்தும் திரகடத்தும் தத்தும் திரகடத்தும், தித் தங்கிறது இதோ தருகிறேன், என்ன தங்கிறது இதோ தருகிறேன், தித் தங்கிறது இதோ தருகிறது, என்ன தங்கிறது

0: Shreya FM 90 நாடினுப்பும் நாடார்க்குப்பும்
1: Time check. Studio clock-ல போல் சமயம் 4 மணி. The time is 4 o'clock. நேர

அடியே நீயே புஞ்சிரி சாரே வந்திரே நெஞ்சில என் சுவாசத்தறி என் சாரத்திரே.